0: துலாயின் தெங்கிலாவ லங்காவிலாவின் தவால் தேக்காய் விசாய்
1: ருகுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk

0: வேளாவின் சவசு துணாய் விசாய் நேட்டவின் சிந்து அஹநாத்தரே ஹித்த சென்ன சென்ன சிந்து அஹநாத் ஒப கேமதி நம் www.livefm.lk சைட் டகடகியின் கலாசிக் ரேடியோ சிலக் கரான் கலாசிக் ரேடியோ திசாவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப்படவி கணனாவக் ஒசே ஸ்ரவணய கல ஹகி
1: லைவ் FM

0: ஆதாயம் பாந்தரே காய்
1: FM.LK
2: ருஹுனட்ட ராஜராட்ட செங்கடகலட்ட www.liveFM.LK

0: விழாவின் பாந்தர் தேக்காய் www.liveofm.lk ஹித பீனவன ராச
1: livefm.lk